0: சொல்லி யாரோ பக்கம்
1: ரேச்சா
0: நீ சொல்லி சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார்